0: ஓ
1: அல்லே சீலண்ணா
0: தாடி,
1: மேரு பாலத பேருக்கு குத்திரத்தை தூலே. ஓ தேவரே, பாலத பேரு போண்டாந்து. ஐயோ, இதனுக்கு தாத மல்புனி.
0: ஓ முத்தண்ணா, ஆ பாலத பேருக்கு தாயகிய குத்தினி.
1: கேளு கேளு, எஞ்சினி
0: பாலக்கு குத்திந்தாகி. பாப்பா, ஆ பாலக்கு ஏத்து பேனண்டாந்து.
1: தர்ம கொஞ்சம் பெட்டு திந்தினத்த என்ன பால. ஐயோ,
0: ஜெயண்ணா துக்கா புட்ல புட்ல. முத்தண்ண
1: ரக்ஷா தாதா வளத்தால் வந்து பெரிய குத்தினேரு.
2: ஆள் குத்தர பண்ணத்தையா, குத்தர பண்ணத்தையா, குத்தர பண்ணோல குத்தியா.
0: தாதா வந்து பெரி தோச்சு பார்த்து பெரிக்கு குத்து வாடல பண்டலா. அந்தே மண்ட சமை சாந்தினா மாதா இரு ஏறு ஜீவா ஜப்பாரி இரு.
2: ஆலத்தையா குத்தர பண்டினி, ஈ அபத்தரதானே போபினிய சீனா. ஆலத்தையா குத்தர பண்டினி.
0: ஓ
2: நின்ன மகளே தான குத்தி அண்ண பெட்டுப்பாடி அண்ணு பக நிக்கதானே டென்ஷன் ஆபுனியா மண்ட வச்சா புனி நின்ன மகளையா.
1: இந்த அது அவஸ்தே சீனா இத்த ஆக்குன ஆக்குதாது ஈ ஜனத்தனே மேலத்தே ஈ ஜன பாத்தேர்னு மல்ல ஜன ஈ ஜன.
0: ஓ முத்தண்ணா, மகள் ஏர்னலாவடி பேன மாத்திரக்கல ஒஞ்சதே. ஆ பால பாப்பா முத்தங்கல் முத்தங்கல் வந்து கைத்தால் வத்தினி ஈ ஜன மாற குத்து தினி பண்டா.
1: அந்தி ஈ ஜனத கெபி பந்தாது முல்பைத்து நகலுக்கு சுக்கனேஜி.
3: டாடி வேண பொண்டு அடியேல பாத்து ருச்சி.
1: புலி போச்சு மக, புலி போச்சு. பல பல இஞ்சி பல மக, இந்த முல்ப குள்ளு சுமரா பொண்டா வா. புலி போச்சு, ஆவா புலி போச்சு, புலி போச்சு.
3: ஐ ஹேட் யூ அங்கிள். நான் என்னோட பாத்துருனே அடியேல பாத்துருச்சு மா தின்ச்சி பாலு பாத்துருச்சு.

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துல்ல.
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர் சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

டாடி டாடி, ஓ இரு மூணு உள்ளாரே, யான் ஏத்து நாடிய கொத்துண்டேரேனு.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார் யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோடி செட்டி லகுமே தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசந்தர சின் நவிண்டி படேல் நிக்கிற கிரந்து ப்ளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

இல்லடு பசப்பண்ணி நடுத்த இல்லடு தாத்த பண்ணி சுருத்த இல்லடு பசப்பண்ணி வரித்த இல்லடு பாபண்ணே ஒரு எது ஒரு அசலே.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கைலத்துன்னு புள்ளியானது புள்ளியாயி புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பு.